பரமசுகதம் கேவலம் ஞானமோர த்வந்தாதீதம் ககனசத்ருஷம் தஸ்மஸ்யாதி லக்ஷம் ஏகம் அநித்யம் அவிமலச்சலம் சர்வதிசாக்ஷிபூதம் பாவாதீதம் அத்ரிகுணரஹிதம் சத்குரு தம் நமாம்யம். அதக்புரி ஜி மகாதேவ கி, தேவாதி தேவ் சிவ ஸ்வரூப் தேவ்புரி ஜி மகாதேவ கி, ஆராதி பகவான் ஸ்ரீ தீப் நாராயண் மகாபிரபு ஜி கி, ஆராதி சத்குருதேவ் இந்து தரம் சம்ராட் ஸ்ரீ சுவாமி மாதவானந்தபுரி ஜி மகாராஜ் கி, சனாதன தர்ம கி, பக்த ஔர் பகவான் கி ஜெய். ஆராத்ய குருதேவ் கே சபி பரம் பக்த தர்ம பிரேமி சஜ்ஜனோ, ஆஜ் கா தின் படா ஹி சுப் தின் ஹை. குரு பூர்ணம் கா பர்வ, ஆப் சபி கோ ஓம் ஸ்ரீ அலக்பூரி ஜி சித்த பீட பரம்பரா கி ஓர் சே ஆசீர்வாத், பிளெஸட் செல்ஃப், ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ், brothers and sisters round the world, today on this holy occasion of Sri Guru Purnima, blessing is coming from Om Sri Alakpuri Ji Siddhpeeth Parampara, Holy Land Bharat. Welcome all of you here and those who are in other countries. The Guru Purnima has many meanings. First, what Upanishad and Ved says, Tamso Ma Jyotirgamaya, lead us from the darkness to the light, Agyan Se Gyan Ki Taraf. Aradhya Gurudev Sri Swami Madhavanandji Bhagwan कहते थे, ज्ञानहीना पशु समाना, विदाउट नॉलेज वन इज लाइक ए एनिमल. नॉलेज इज द लाइट एंड इग्नोरेंस इज द डार्कनेस. The light of the knowledge is not this physical light which we see with our physical eyes, but it is the light which is within ourselves in each and every entity. But out of 8.4 million different creatures, human have got a special body and got a powerful tool that's called intellect. But the intellect, buddhi jo hai, buddhi ko gyan vidya chahiye. Buddhi
को जैसी शिक्षा जैसा ज्ञान दोगे वैसा ही व्यक्ति सोचेगा बनेगा. What kind of education you will get, like that you will be and you will think like that. In the police training, the policeman goes, he get the training for the police, how to act, how to behave, how to be. His thinking, his knowledge, a training makes him a police. A driver gets the knowledge how to drive and he becomes the driver. So the driver, similarly, चोर को भी ट्रेनिंग मिलती है तो वो चोर बनता है, आतंकवाद बनता है या और भी बनता है जैसी शिक्षा मिलती है. Therefore the intellect needs a particular education. Second, the education for the humans is a very important, and that is the spiritual and ethic principles, where one understands the value of the Sanatana. The Sanatana values makes the human a human. So this, the education is from the master, from the guru. Only the language is different.

பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமோர த்வந்தாதீதம் ககனசத்ருஷ்யம் தஸ்மஸ்யாதி லக்ஷ்யம் ஏகம் அநித்யம் அவிமலச்சலம் சர்வதிசாட்சிபூதம் பாவாதீதம் அத்ரிகுணரஹிதம் சத்குரு தம் நமாம்யம். அலக்புரிஜி மகாதேவ கி, தேவாதி தேவ் சிவ ஸ்வரூப் தேவ்புரிஜி மகாதேவ கி, ஆராதி பகவான் ஸ்ரீ தீப் நாராயண் மகாபிரபு ஜி கி, ஆராதி சத்குருதேவ் இந்து தரம் சம்ராட் ஸ்ரீ சுவாமி மாதவானந்த புரிஜி மகாராஜ் கி, சனாதன தர்ம கி, பக்த ஔர் பகவான் கி ஜெய். ஆராத்ய குருதேவ் கி சபி பரம் பக்த தர்ம பிரேமி சஜ்ஜனோ, ஆஜ் கா தின் படா ஹீ சுப தின் ஹை. குரு பூர்ணம் கா பர்வ, ஆப் சபி கோ ஓம் ஸ்ரீ அலக்புரி ஜி சித்த பீட பரம்பரா கி ஓர் சே ஆசீர்வாத், பிளெஸ்ட் செல்ஃப், ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ், brothers and sisters,